ராணி தனக்கறக்க கோணே நவாவேகா. ஆட பஜேசி பனாரசோயி தன்னை போஜன கோண கவாவேகா. சேவா கிருக்க முட்டி பர்க்க